கோமேஞ்சல்லேன் கோயேவ்யா யர்கண்ட கோமேஞ்சல்லேன் நயேவ்யா யர்கண்.